0: இதுதான் திருமாவளவன் எடுத்து வரைக்கும்
1: என்ன கத்துக்குது.
0: கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறார், ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரசுக்கும் சண்டை, ஆனா இந்தியா பிளாக்ல ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியாதா?
2: That was told Thirumavalavan of the VCK speaking on the matter. With that, it's a wrap on this edition. News and updates will continue on the other side.

0: मेंटल रही थी, मेरे को बोलता मैम मेरे को वॉशरूम जाना है, मैं बोली नहीं भैया मैं अलाउड नहीं करूंगी सॉरी, बहुत फोर्स करने लगे नहीं मैम प्लीज प्लीज प्लीज मेरे को जाना है बहुत इमरजेंसी, थोड़ा करना और एक दिन मिक्स करके बात करना, मैं बोली नो सर मैं आपको नहीं अलाउ करूंगी आई एम सॉरी, बहुत फोर्स किया तो बोली नहीं सर मैं अकेले रहती हूँ मेरे घर में फैमिली भी नहीं है अभी, मैं आपको नहीं अलाउ करूंगी, मैं किसी को नहीं अलाउ करती हूँ, अब इनका सिचुएशन अच्छा नहीं चल रहा है, आई एम सॉरी ट्राई टू अंडरस्टैंड, इतना फोर्स किया मैं नहीं नहीं बोली, उसके बाद मैं दरवाजे के बस कर रही थी, अंदर शूज निकाल के फोर्सफुली वॉशरूम चले गया, मैं उसको मना नहीं करी फोर्सफुली चले गया।
1: That was the woman who had alleged that a delivery boy forcibly entered to her home, who thought that a normal parcel delivery would result in a nightmare for a woman. And investigation in the case is underway. The man has now been arrested. And with that, we are moving on to other stories that we are tracking. This one is from the state of Tamil Nadu, where Vijay versus DMK war is only reigniting and intensifying. The DMK has now rejected VCK's push for a joint front with the TVK against the BJP. The party has made it very clear that there is no proposal to join hands with Vijay's TVK at a national level. Now, the DMK has also said that VCK should have the direct alliance proposal to Vijay, who has been calling the DMK its main political rival. The party has also continued its attack on the Congress, and they have alleged that it was betrayed over political interest. The DMK has also gone ahead to say that the Congress failed to act as a true India bloc partner, further highlighting the growing differences within the opposition camp, which they claim to have unity with. Now, VCK chief has been batting for DMK and TVK alliance on a national front to defeat the BJP. A lot of political reactions that are coming in on that story. Let's listen in.
2: Our leaders, look, this problem is between DMK and Congress. Actually, Congress backstabbed DMK just after the defeat. Just for a couple of ministership in the state politics, in the state government, they failed to view it as a national, what to say, point of view, national politics, as India bloc, because they'll be losing if DMK is coming out of India bloc, that will cost them 22 MPs out of this. So VCK is trying to patch it up, but our leaders, I don't think they will go along with the VCK's proposal.
3: Yeah, he is right. He's that may be his view, but where he should say, he is with the TVK in the alliance now. He is a man, is a minister. He should talk to Vijay, not to us, or just express the public. He should talk to Vijay. Why should he talk to us? Vijay says that we are his main enemies. When Vijay's stand is that, how can we both be in the same alliance? So he may wish anything. It is Thirumavalan's view. But how is it possible when Vijay's attack is directly against DMK? What can we do?
1: All right, you've heard what the DMK has to say on that story. Let's also now listen into what the VCK chief Thol Thirumavalan has to say on the current controversy.
4: டிவிக்கு என்ன சொல்றாங்க எங்க கொள்கை எதிர்க்கின்றாங்க ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள் நாங்க எடுத்துக்கிறதும் தொடர்ந்து எதிர்க்குன்றாங்க, இந்தியா பிளாக் என்ன சொல்றது அவங்களை எதிர்ப்பது தான் அரசியல் இல்லை, அப்ப ஏன் இங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது, இதுதான் திருமாவளவன் எடுத்துக்கிறேன். என்ன தப்பு இது, கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல், பினராயி விஜயன் ஆர்எஸ்எஸ் காரவனே பேசுறார், ராகுல் காந்தி அங்கே இந்தியா பிளாக்கில் கூட்டணியில் மார்க்சிஸ்டும் உட்கார்ந்து காங்கிரஸும் உட்கார்ந்து, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை, ஆனால் இந்தியா பிளாக்கில் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் அறக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா?
1: And on to the next story that's making international headlines. The situation in the Strait of Hormuz is only escalating rapidly. This with India now directly being impacted. A commercial vehicle was attacked off the coast of Oman, leaving one Indian national missing.